Lago, upinda na kakaya pala, ibang macho kabili, chuka bili ya. Tapi may doktor na tikutok na sunilo. Saya cuma nak naik je buat dia dulu. Jangan nak kau aduk dulu. Ini main tu lock semua. Tasi dulu. Umumnya dulu. Haluna lockdown mati. Inuit haluna hakpi sumit takwa niwek be haluna law simang mati. Haning itu kisiani haluna cia ayahaha. Kalun cakap halak sudi, kili nunggu kasak, cai cuma ni, katu tak tua lalu lok semua, ammalu, umajuga cai, fitakat sialok. Pitahat siya lang sa mga mata. Ito yun niya kasi. Aki kika kasi. Niwe. Niwak mi kasi. Niwak sa ni. Amiwak. Sa. Amiwak sa toalo lang sa mga. Tema itu log semua, tema isma ini tak mantas juga sama haluna yang orang singgut, hancur haluni aktor ini atau ini nakalan haluna mata, abang itu kan semua amaluku kami nelayan haluna aku ini sama-sama. Apa cerita hotel log semasuk Inuit, namun hotel nak sahur cuti, hiulik mi rumah kita luni, ammalu tabung anga tak kamu kan semut haluna kau mukti, isu mami cuti, haluna aja macam ini. Okey halak sotik, okey orang lelak semua. Tapi mereka lelak sotik. Amma lo, open agak. Ima kesian. Okey orang lelak itu tak pernah mesti nyuci cuma ni. Open agak. Pui ini. Boksiwa cuti, boktalek cuti. Jadi mesuwa lak cuti kita hangat, jadi cuma lupa ngami. Sunang itu alolak semua. Pui nyabi semua. Amal sikit lupa semua umiak cuti. Kita hang itu alolak semua. Jadi mesu kami. Ammalu, kui cetua meni, nuna leha mesutua kami, nagiyak tu lakso kisian piu sak palau kami, okyok tu cetua lakso mangitu, lakso mangitu, namulu, aja piu mabit cami. Kau ni mahu naik tak? Okey, hotel lock semua kat. Kan ini lock dan kelock tu mah.
எய்மை தூசிமகத்த தவுணனி தசிவியோ பாங்கனி நுணகசுமுற்றும நுணகாத்தவசுமுற்றும வேகுகிசிமதக்கனும் தைக்குண்டி லோக்ஷமகும் நேரம தமானிங்க கூக்குஷம் மிச்சானுமா ஐசிமசி லோக்ஷமகம் தைக்குவாலுண்ணே கமையுண்ணேசி கமகிச்சியா உண்ணேசுவி கமையு மகிண்ணக லோக்ஷுவி அம்மல்லோகிம்னகாச்சகங்க உப்பியல்லவே உச்சுவி அம்மல் ஹல்லுனாலும் ஹல்லுனியா உச்சமி தெரியன்னியாமி விச்சகங்கி தூச்சுண்டு அம்மல்லோ இகல்லோகி இகல்லியாலும் சுவலோக்ஷுனி இகல்வே உசிமையாலும் உலாலோலாக மாட்டா இகல்லோகசிவன் ஜெய்மைத்தூலோக்ஷுமகத்த இன்னொரு குட்டிகள்லோக்ஷுனி இலகிண்டி இலும் நான் தமன் சினிலிமா கூக்ஷாலு தமன் சிகிந்திங்க காக்டு நாலோலோக்ஷம் மாட்டா ஜெய்சுமன் ஜெய்மைத்தூசிமகத்த தமாவும் தமாவும் கூக்குவாமு தமானுல கசுவினி தமாவுங்க பிள்ளையால குசுமகத்த இனியாமிசுவால தமாவுங்க பிள்ளையால குசுமத்த அம்மலகத்தையோ கசுவும் ஹவுரி முல்லகாமி சுவலோட்டு அக்ஷத்தி அவங்க ஆன்னி அஜுனி அவுல் அவுல் தபி சுவங்களுக்கு ஹவுரி மற்றி உள்ளகாமி அம்மல பினசுப்பி சுவங்கன்னு ஹவுரி மலக்ஷன் தேமித்தோடு மட்ட கதக் கதக் உள்ளமகத்த மாநக சாமல்ல அமைச்சுங்க பிள்ளை அம்மியோட கூற்று அமையுனி அமைச்சுங்க லகசிமகத்த தக்கிலுட்டும் நுணாட்சி மங்கிங்கோட அக்கு சாக்கலாபக்கலோசிவனு அக்கு திகிட்டு இன்ன பிள்ளையோ அம்மளும் இன்னுங்க அமைச்சோ இக்கிட்டு அப்போ லோக்ஷம் வாங்கிட்டு கூக்குறாமட்டும் கை சுனாமிகள் நிமின்னு ஹன்னி மாமன் நூலக்டோல தச்சு மணிகள் தேன இக்கிலிசமெல்லாம் எல்லாரும் கூப்பிடுவாமே மாநிலை இகி இகிட்டு கொள்ளோளத்து கூக்குசாமியோட்டு ஹல்லகவில்லைங்க தமாவும் கிசியானு கதக் சுசி மாதிரி அமைச்சுள்ளகையுள்ளது உவத்தி உவத்தினு வல்ல தொங்கவுள்ளு அமைச்சு முயற்சி அல்ல மட்டும் இகிட்டு வீங்க யுகலட்சக்கள் நாச நாசமையாக்கி ஒவ்வொரு நிமிடம் கைக்குச்சுவையாக இசு மகிழ்ச்சி இந்த பாக்டமையோட்டோ ஒளி நியூமி துணி இந்த பாக்டரி தும்மி தமான் தசிவகமிச்சுட்ட சிலக்கத்தை ஹக்கல்ல உண்மையிட்ட கலாட்டில் லோக்ஷம் வாங்கிட்டு
ஆமாம்.

0: காலை அல்வா குமிகும் காலகாஜ காஜலிங் அவ்வளோ செய்ய முடியும் தேவை தேவையில் இல்லைங்க சூழியாக இருந்தாங்க இல்லைங்க திட்டமையாண்டு கிசையாண்டு உங்களுக்கு ஆசை விட்டுங்க
1: Tannali akulivin miyongun miyok, yumi aulaluk, unikkaatin luku tamakkuninga auleijak minik, tusaanialat miyasi.
2: Teema, imamari aulalin kiloksunga. Nitaluruma mam pirmer kolal kangitaluruma aral kalurumatle ubangaliangitunga bugoram aral kangim aral gumatyalorum singal amma kayma sha tekmanelakuni
3: Tavakkununga taksaavitsaavutta sivulittinu. Teikkoa taksaavitkaikarangitut pitahmeningpata uvattini taksaavitsaavurukut. Uvanne kingulliuruku ullumimut. Saka ullumimut ikitsaavuruku taikkununga sivulittinu. Kanualipivannakaa esimasungurukut. Unikkaatavatuinjaurukut siakaluaktukut. Aluaktuse sivulikajaurukut nangopillajaurukutini. Angulaurukutangitahinni. I'm going to go to the hospital. അങ്ങുട്ടിസിമരുകും ഉവകും ഞങ്ങൾ ഇരിച്ചിന് ഇരിച്ച് നുക്കിയുടെ

உள்ளாக்கிட்ட ஜமிப்பிக்கு அழுச்சி சேப்பமாக சொன்னிங்க நீ இல்லை சிமாவுள்ளேலோட்டு நோக்குவா தேமையிலுங்க தப்போ Well, after all, I remember then, just a reminder, the Nun or the not Nunavut, NTI president election is coming up on May 27th.